علي بدني يداي سليت يديك نورية. علي بدني يداي سليت يديك نورية. علي بدر كتره علي بدر كتره جيجوكم ليكون بانتو علي بدر كتره جيجوكم ساريزاس علي بدر بليس فرانكو علي بداي جي سانتي بوغ لي دام كي نو فالو ماري جي سانتي بوغ لي فيو كي نو فالو ماري زاكيلين اوتي تا اون فاري بنو اون بكوزي Mes nuits, je n'ai pas dormi, oh, j'ai pleuré toujours, hey, Jacqueline. Tout à l'heure que je retourne, ma série Jacqueline. Que j'ai trouvé les manger, je n'ai pas mangé. Je pensais toujours, hey, Jacqueline. Jacqueline, où tu t'as, on va rêver, non, on va cousir. Tout à l'heure que je retourne ma série Jacqueline. Ali ba Daniel Day. Daniel Day. Je sentais pour les dames qui n'ont pas leur mari. Je t'aimais comme ma sœur Jacqueline. Voilà. Avancez, allez-y, voilà. Avancez, allez-y. Ça va, ça va, ça va, ça va. Daniel Daye.

மல்லும் எவ்வளோ பொண்ணி அதோ இல்லைன்னு அதை மோச நல்ல நாரம் கறி நீ மண்ணி கொண்ணும் பதா புர்பூர் குருவா.

0: வாய்ப்பு ஆடி ஆனா உயிர் நாட்டுக்கிடம் ஆடி உயிர் நாட்டுக்கிடம்
1: ஓதரா